சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. மன்னாத ஸ்ரீ ஜெகந்நாத மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மமாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. சல்யூட்டேஷன்ஸ் டு காஸ்மிக் செல்ஃப். Salutations to Srila Purji Satyapeet Parampara. My Dhanvat Pranam Swabha Lord Gurudev, His Holiness Vishwa Guru Mahamandalesha Maheshwaranand Puriji. Om Namanaran to all the sannyasis. Hari Om and good evening to all of you who are present here and for those who are watching through Swamiji TV. Sorry I was a bit late because as I told last week some medical something, so was dealing with that. All good, don't worry. Dharma. Dharma is something which we all have and which we all fulfill in our day-to-day life. But we have our personal dharmas to follow. We have duties in our livelihood, in normal days which we follow. So we take many aspects of life as dharma. But sometimes it's easy to get diverted from our dharma. As we were talking yesterday, dharma and adharma, there are two aspects. The